பத்தத்து நக்குதுன்னு தான் தரி தரிக்கிட்டு தக்கிட்டு தக்கிட்டு தக்கிட்டு தக்கிட்டு தத்தா